0: ஆர் மேப்பாச்சோ
1: இடியுனோ ஆர் ரேடியோ யும் ஈக்கிரே வேர் குவாரோ
0: அலிஷானி விஜுகோ
1: மார் மேப்பாச்சோ இடியுனோ ஆர் ரேடியோ